0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
2: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை போட்டே.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
1: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேச்சு வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
0: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைரி கேர்ள்ஸ்.

0: Music now. Lotus FM. It's all about the music. You are listening to Inese Mave. You are listening to Inese Mave on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்கின்ற நிகழ்ச்சி இனிசை மழை. வருங்பவர் தனசீலன் துரைசாமி. இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் அண்ட் வார்ம் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆன் திஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே ஈவினிங். யூஆர் டியூன்ட் இன் டு இனிசை மழை வித் மீ தனசீலன் துரைசாமி. எவ்ரி ஃப்ரைடேஸ் பிட்வீன் 6 and 7 PM எக்ஸ்க்ளூசிவ் டு லோட்டஸ் FM. இன்றைய தினம் இன்னொரு அருமையான நிகழ்ச்சி. 6:30 நம்முடைய நிதி விளக்கம் மற்றும் 6:30 நம்முடைய தமிழ் பாடம். 6:30 சென்மையா பணி பிரம்மச்சாரியார் அபிஜித் சைத்தன்யா அவர்களோடு ஒரு பேட்டி. Another beautiful show lined up for you this evening. Your weekly features in their respective time slots. That's your ethical sayings at 6:15 and your Tamil lesson at 6:45. At 6:30 we are in conversation with Brahmacharya Abhijit Chaitanya of the Chinmaya Mission regarding the mass recital of the Anuman Chalisa. You can catch that interview at 6:30. இப்பொழுது ஒரு அருமையான பாடலால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் செய்யலாம்.

0: அருமையான திரைப்பட பாடல் பாடியவர் அம்மா பி சுஷிலா அவர்கள், உன்னை காணாத கண்ணும். இப்பொழுது மணி 6:15, நம்முடைய நீதி விளக்கம். சில சுலபமான மற்றும் பொதுவான செய்யுள்கள் பார்க்கலாம். This evening's ethical sayings, simple but very effective to build good character. முதலாவது, கஷ்டங்கள் மற்றும் கொடுமைகள் வாழ்க்கையில் வரும், ஆனால் அவை என்றென்றும் நிலைக்காது. அதாவது, difficulties, problems and sufferings will arise in life, but always remember they are temporary and do not last forever. அடுத்தது, சரியான நேரத்தில் உனக்கு பேசுபவன் அல்லது வாடாடுபவன் உன்னுடைய உண்மையான நண்பன். One who speaks out or argues in your defense at the right time is your true friend. சரியான நேரத்தில் உனக்கு பேசுபவன் அல்லது வாடாடுபவன் உன்னுடைய உண்மையான நண்பன். One who speaks out or argues in your defense at the right time is your true friend. மூன்றாவது, மன அமைதி வேண்டும் என்றால் மற்றவர்களிடம் குறைகள் அல்லது பிழைகள் காணாதே. மாறாக உன் தவறுகளை பரிசோதனை பண்ணிப்பார். மன அமைதி வேண்டும் என்றால் மற்றவர்களிடம் குறைகள் அல்லது பிழைகள் காணாதே. மாறாக உன் தவறுகளை பரிசோதனை பண்ணிப்பார். அதாவது, If you want peace of mind and tranquility, do not unnecessarily find faults with others. Rather fix your own faults. நான்காவது, and lastly, தூய மனம் மற்றும் குணங்கள் உள்ளவன் எல்லாவற்றையும் தூய்மையாக காண்கிறான். தூய மனம் மற்றும் குணங்கள் உள்ளவன் எல்லாவற்றையும் தூய்மையாக காண்கிறான். அதாவது, he who has a pure mind and good characteristics or qualities sees everything pure. He who has a pure mind, good characteristics and qualities sees everything pure. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again. கஷ்டங்கள் மற்றும் கொடுமைகள் வாழ்க்கையில் வரும், ஆனால் அவை என்றென்றும் நிலைக்காது. அதாவது, difficulties, problems and sufferings will arise in life, but always remember they are temporary and do not last forever. அடுத்தது, சரியான நேரத்தில் உனக்கு பேசுபவன் அல்லது வாடாடுபவன் உன்னுடைய உண்மையான நண்பன். One who speaks out or argues in your defense at the right time is your true friend. மன அமைதி வேண்டும் என்றால் மற்றவர்களிடம் குறைகள் அல்லது பிழைகள் காணாதே. மாறாக உன் தவறுகளை பரிசோதனை பண்ணிப்பார். If you want peace of mind and tranquility, do not unnecessarily find faults with others. Rather, fix your own faults. கடைசியாவது, and lastly, தூய மனம் மற்றும் குணங்கள் உள்ளவன் எல்லாவற்றையும் தூய்மையாக காண்கிறான். He who has a pure mind, good characteristics and qualities, sees everything pure. இது உங்களுடைய தமிழ் மணிக்கணும். இது உங்களுடைய நீதி விளக்கம். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We now go to an ad break, and when we come back, the program continues.
1: Hi South Africa, I'm Michael Owen. If you appreciate world-class sport and a great occasion, the Hollywood Bets Durban July is the place to be. The theme for 2026 is Country Allure, which sees the rustic style of the countryside meet the cosmopolitan cool of the city. On Saturday the 4th of July, it all comes together at Hollywood Bets Greyville, Africa's greatest horse racing and social event. I'll see you there.
2: Hello, hello, hello!
3: Yeah!
2: Welcome!
3: Great DJs!
2: This is the place! fantastic music. You got your station. Lotus FM. You're listening to Inner Same Array. Fridays 6 to 7 p.m. on Lotus FM.

0: அருமையான பக்தி பாடல் நந்தகுமாரா. இப்பொழுது மணி 6:45, இட் இஸ் நவ் ஜஸ்ட் கான் 6:45. உங்களுடைய தமிழ் பாடம். இத்தருணத்தில் உலகில் ஒரு மிக பிரம்மாண்டமான விளையாட்டு நடைபெறுகிறது, கால்பந்து உலக கோப்பை. இட்ஸ் ஜஸ்ட் கான் 6:45 ஒன் இனிசை மழை, அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் யோர் தமிழ் லெசன். At the moment, one of the greatest sporting events are taking place. Yes, the Soccer World Cup. Agave, andha thalaippil nammudaiya paadam amaikkappattathu. Therefore, our Tamil lesson is based on that. Mudhalavathu, kaal pandu. Kaal pandu is football or soccer. Kaal pandu. For soccer, we say kaal pandu. இந்த போட்டியில் 48 நாடுகள் பங்கெடுத்தன. ஸோ வி ஆர் சேயிங் இன் திஸ் டோர்னமெண்ட், இந்த போட்டியில் 48 நாடுகள் 48 கண்ட்ரீஸ் பங்கெடுத்தன, டுக் பார்ட். ஸோ 48 கண்ட்ரீஸ் டுக் பார்ட் இன் திஸ் டோர்னமெண்ட். சில சொற்கள், சம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஃபார் டீம், அணிகள். ஃபார் டீம்ஸ் யூ சே அணிகள், தமிழில் அணிகள். கேப்டன் ஆஃப் த டீம், அணித்தலைவர். அணித்தலைவர் இஸ் த கேப்டன் ஆஃப் அ டீம். ஸோ ஃபார் டீம்ஸ் இட்ஸ் அணிகள், ஃபார் கேப்டன் அணித்தலைவர். அணித்தலைவர் ஸ்டேடியம், ஃபார் ஸ்டேடியம் யூ சே விளையாட்டு அரங்கம். விளையாட்டு அரங்கம். இந்த போட்டியில் 16 அரங்கங்களில் பயன்படுகின்றன. ஸோ தேர் ஆர் 16 ஸ்டேடியம்ஸ் தேர் ஆர் பீங் யூஸ்ட் ஃபார் திஸ் டோர்னமெண்ட். 16 இஸ் 16, அண்ட் லைக் வி செட் நவ், அரங்கம் ஆர் ஸ்டேடியம்ஸ், விளையாட்டு அரங்கம் ஆர் ஸ்டேடியம்ஸ். ஸோ தேர் ஆர் 16 ஸ்டேடியம்ஸ் தேர் ஆர் பீங் யூஸ்ட் ஃபார் திஸ் காம்படிஷன். நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம். For national anthem, you say Desiya Geetham. Desiya is national and Geetham is anthem. For national anthem, you say Desiya Geetham. Ovvoru vilaiyaattukku munbu, before every game, andandha aniyin Desiya Geetham paadapadum. So before every match, the national anthem of those countries will play. Ovvoru vilaiyaattukku munbu, before every game. Those countries, aniyin desiya geetham paadapadum, will be played or will be sung. Adutthathu miga mukkiyamaanathu, important for any sporting event, supporters. Supporters, tamizhil aadharavaalargal. Aadharavaalargal are supporters in Tamil. Aadharavaalargal. ஒவ்வொரு விளையாட்டு கிட்டத்தட்ட 45,000 ஆதரவாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஸோ தே ஆர் அபவுட் 45,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் ப்ரெசன்ட் அட் ஈச் கேம். 45,000 இஸ் 45,000 இஸ் 1,000. 45,000 இஸ் 45,000 ஆதரவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தேர் ஆர் 45,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆவரேஜ் பர் கேம். கடைசியாவது, எங்கள் நாடான தென்னாப்பிரிக்கா உலகக்கோப்பையிலிருந்து வெளியேற்றப்பட்டது. அவர் கண்ட்ரி சவுத் ஆப்ரிக்கா. தென்னாப்பிரிக்கா இஸ் சவுத் ஆப்ரிக்கா. எங்கள் நாடான இஸ் அவர் கண்ட்ரி சவுத் ஆப்ரிக்கா. உலகக்கோப்பையிலிருந்து, ஃப்ரம் த வேர்ல்ட் கப், உலகக்கோப்பையிலிருந்து வெளியேற்றப்பட்டது. வெளியேற்றப்பட்டது மீன்ஸ் தே ஹவ் எக்ஸிட்டட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப். இது உங்களுடைய தமிழ் பாடம். திஸ் வாஸ் யுவர் தமிழ் லெசன். எ ஃபியூ வேர்ட்ஸ் பர்டெய்னிங் டு சாக்கர் அண்ட் த ஸ்போர்ட், த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் தட்ஸ் டேக்கிங் பிளேஸ் ப்ரெசன்ட்லி. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: Hi, South Africa. It's Carol Shabalala, your first lady of sport. If you appreciate world-class sport and a great occasion, the Hollywood Bets Durban July is worth your attention. The theme for 2026 is Country Allure, which sees the rustic style of the countryside meet the cosmopolitan cool of the city. On Saturday, 4 July, it all comes together at Hollywood Bets Parable, Africa's greatest horse racing and social event. I'll see you there.
2: Lotus FM. It's in the music. Lotus FM. You're listening to Inese Marae. Fridays 6 to 7 p.m. on Lotus FM.
3: Vanakkam, Brother Danusilan. Trust you all. Beautiful message of Lord Hanuman. Loving your beautiful selection of songs. You drive home safe. Take care. God bless. Lots of love. Chinna Naika.
4: Vanakkam, Danusilan. Trust your week was good. I just want to say that we love your sayings and the insightful lessons on Inese Marae each Friday. Continue to teach us and enlighten us, and may you be blessed. Have a lovely evening. Lots of love, Rani Stengmena.
5: Welcome, Danusilan. Trust you had a good week. Great start to Inese Marae, Divine Classics. Looking forward to the show. Blessings and abundance always, and thanks for an awesome show, Molly.
6: Welcome to you, Danusilan Dorsami. Happy Friday to you. And I know today you're going to play all the good music for us, good songs for us. And I really appreciate that. And Danusilan, welcome to you. Take care and you go home safe to your loved ones after this show. Sabi Naidu Polokwane.
7: வணக்கம் தனசீலன் அண்ணா. அன்புடன் அம்மா பத்மா செட்டி விரைவில் குணமாடைய வாழ்த்துகிறேன். மற்றும் எனது மறைந்த பாட்டி தயனகி கவுண்டருக்கு இனிய விண்ணலக பிறந்த நாள் வாழ்த்துகள் என்பதை நான் அறிவேன். வணக்கம் தனசீலன் அண்ணா. யஸ் விஷிங் டியர் மாம் பத்மா செட்டி அ வெரி ஸ்பீடி ரிகவரி. ஆல்சோ விஷிங் மை லேட் கிராண்ட் மாம் தயனகி கவுண்டர் அ வெரி ஹாப்பி ஹெவன்லி பர்த்டே. Ma, I know your love and guidance will always be with us. Lots of love from Shailen and Maggie Chetty in Savannah Park.

இனி செய்மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி. பருமையான பாடல் மலர் கொடுத்தேன் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ஷோனா டேரி நாயுடு அவர்கள். மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வருங்பவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.